0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர்குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: யார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: யார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஜுங்கிரே வேர் குவாரோ
0: பியும்

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ இயும் இயக்கிற வேர்க்வாரோ
0: அலிஷானி விஜுகுகுகு
1: மார் மேப்பாச்சோ இடியுனோ ஆர் ரேடியோ